திருநாள் ஆட்டகாடு காட்டகாடு அந்தமயிர வேட்டகாடு கத்துலே விலே நிவாடு ஆவேசம் உன்னவாடு.